லக்மிகிர கிரண சார சங்கிரஹய பவன முதலசின் சனாவத ரணுசரின் விடவுத யுக்தியட இட தென்னட சக்தியின் ஹபாயந்தத